0: 菜当人的绿酒囊囊别当了偏不切
1: 这个我们在我们云南建议小酒精中心建议你们我同家的你自己的
2: 苏布尔中大那亚的呢他讲给给什么事的他把多人一个苏布尔内住的呢中大那亚的呢第二件呢给什么事的
3: Luton Timber said the Lujan Power Pet Show. Ba yang bu jati ge chen bu xi zhi de xia.
1: Lu da de bu jin san ben me zhi bu dong.
4: San ba ji bu jin na jia wa ge jie ge ne li zhu yong ge.
5: Sa ye na da dong ye na da duo ye na da cai ren bu jie de ka qi xie zhi de xia.
0: De wa ma de ge wo su yang ne. Tang bu chong na tie de ha ba ji.
6: Yong gu yu ti lin zhu ma zhu gong yu yi zu ju dian la kam yang sang.
7: 巴拉达阿姆拉尼的他的托纳切巴的鬼体动起俺去普纳尼的先巴托年破单乐于工作日来给鬼鬼进去俺去你的心鬼尼的他的错日单了大鬼卡托鬼的感受
8: 儿子婆们的卡的切不切过轮去不着
7: 巴拉达阿姆拉的军军还在亚布纳下俺安唐博当时

0: sam khadeng ye nga bu sum lo khare ste yu na sim bi
1: ha ran sim je me be sim je de han de cheng mi ge zha di je yo shi ba wu la mu xie guo de na ye be xi guo bu tie dao guan lin ma de
0: du da tuo ya ran xue da ting wen ye bu sum bu de ge ni yin xi ya sam lo duo zi de de cha me zhe
1: ting je he ba
0: ni jiang a sam xi da guo yi ting wen ye
1: 就叫他阿家了不送的也去救援呢谈得来到是根本就生病到我的人给写单钱呢不过的给让就叫他阿家咋给随便你这个吧我跟随阿妈的打没事跟多主妈谁我那钱呢你也最长吧看吧图下他们没求呢听我阿妈的也是哦苦难了点我们着听我阿妈的也是嗯 Tā sāṁ tī rē mā tōng tā, tā rūng tī rē, rā lē ngā yō nye mē bē.
0: Rū bē, ngā wū lā mō chī nē tūng kī yī.
2: Rāng kī khāl lō bā.
0: Ngā wū lā mō chī nē tūng kī yī chē.
3: Lū tūng sō, mā shī kēn sū chē wā tī, sō kū shāb chū rī. Yī nē kī rā tū, zā tā tō tūng kū chē nī. Nā mō sēm lī chāng, sō kshē chē pīng tū.
1: 亚非拉的土库车库里顶着车皮呢新的土热的农具买不进库里保育中不塞的给写的我那块到头了呢扎斯克里面都都是的我的日子车车给电话拿不出来你最近赶紧不是啥的
3: 你这些就不在家里面辛苦呗我爹妈用完了南京运输队面路花抓瓜念书的养尸主义控制切碎我用给他个人送给顾客平时呢你三千那么三百块听说忙着写出来